0: Yang zat sedem binyan kunjuk punan ba, darta cecak ni lim tenjun sembande, warnang cinci ponya ge tatung len cengkin. Di na camdeni kujuk yonu, alama pama cuge, stu cerun de sir ceru sir gunuga manglesikin. Di na darta yang cuk pu ni ge kelma kapur tonyo ke, cecuk pun deni ge kapur ni len zikil. Wei cuk pu cuci dimu.
1: Dimu iya ge.
0: Dimu ya ke ya shuge pema tsuge shtu chirin de sir chirin sir gunuga mongle zilchi ya kodri yol ya tata wa ko chung gozi ba tsu ije tsang ta shi shtu la alung ting wa ko gozi ba yik ka ta karu zilchi kenne kwatin chi tani maro ngata da ta chi ngon wa ko apa ama lolim de chi zik ka ta karu zilchi kenne ade
1: ta ta ni ma rong na ta ka re wa ka ku yok
0: re wa ka kong ta ka ke ya ya na ta ta ji to la bi sa ta mu ju ga ya ta ji ta da mun ta nga chu ta tung gu sa ma ta ka pa ru ra ta chu re wa kong ta ne re ti ta ta ku ma da ti gu ti ta na yang ta nga ji ma ga len cha na yang re wa ton ta na yang ta ka re wa kong ma ta na ma sa ga ti chen ge ta nga ji ma ga len cha na ka pa ru a ku ra ta chu re wa kong a gu ta ma gu di ya
1: Pensu romadir apo lu tu di tiga lain tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu tu
0: ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁ